வணக்கம் நேயர்களே, இது உங்கள் த்ரீசிஆர் தமிழ்குரல் வானொலி. நேயர்களே, நீங்கள் த்ரீசிஆர் தமிழ்குரல் வானொலியின் நிகழ்ச்சிகளை வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 7:30 தொடக்கம் 8:30 வரை 855 AM அலவரிசையிலும், இணையதளத்தில் இன்பத்தமிழ் வானொலி மூலமும் மற்றும் threesear.org.au என்ற இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். நேர்களே, நீங்கள் சென்ற வார நிகழ்ச்சிகளை கேட்க விரும்பினால் threesear.org.au/tamilvoice என்ற இணையதளத்தில் சென்று சென்ற வார நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். முதலில் இன்றைய சிந்தனை. இன்றைய சிந்தனையில் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான இனியவை 40 என்ற நூலிலிருந்து ஒரு பாடலை பார்ப்போம். மனித வாழ்க்கைக்கு வேண்டிய இனிய பொருட்களை 40 பாடல்களில் சுவைப்பட கூறியிருப்பதால் இந்நூலுக்கு இனியவை 40 என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. இந்நூலானது 40 பாடல்களை கொண்டுள்ளது. இவை யாவும் 4 அடிகளை கொண்ட இன்னிசை வெண்பாவாக அமைந்திருக்கின்றன. உடையான் வழக்கினது ஒப்ப முடிந்தால் மனவாழ்க்கை முன்னினிது, மானாதாமாயின் நிலையாமை நோக்கி நெடியார் துரத்தல் தலையாகத்தான் இனிது நன்கு. செல்வமுடையவன் இல்லாதோர்க்கு உதவி செய்தால் இனிது, கணவனும் மனைவியும் உள்ளம் ஒன்றுபட கூடி வாழ்கின்ற இல்வாழ்க்கை முற்பட இனிது. இத்தகைய இல்வாழ்க்கை சிறப்பாக இல்லையென்றால் உடல் முதலிய நிலைமையை ஆராய்ந்து தாமதிக்காமல் அகப்பற்று புறப்பற்று ஆகிய இருவகை பற்றுக்களையும் விட்டுவிடுதல் எல்லாவற்றிலும் இனிமையானது. உடையான் வழக்கினிது ஒப்ப முடிந்தால் மனவாழ்க்கை முன்னினிது, மானாதாமாயின் நிலையாமை நோக்கி நெடியார் துரத்தல் தலையாகத்தான் இனிது நன்கே.

இன்னிசையும் இனிய உறவுகளும் ஒரே இடத்தில் தமிழர் கலாச்சாரத்தையும் தமிழர் ஒற்றுமையையும் கொண்டாடும் சிறப்பு நிகழ்ச்சி கிளவுட் இவன் ஸ்தாபனத்தார் பெருமையுடன் வழங்கும் இணையும் கரங்கள் இன்னிசை மாலை. இசை, மகிழ்ச்சி, நட்பு, விருந்து அனைத்தும் ஒரே இடத்தில். இன்னிசை மாலை மூலமும் இரவு உணவு பரிமாறல் மூலமும் வடக்கு வாழ் தமிழ் மக்களை இணைய வைக்கும் ஓர் அரிய நிகழ்ச்சி. அனைவரும் வருக, ஆதரவு தருக, மகிழ்ச்சியுடன் இணைந்திருக்க. இடம் செர்பியன் சர்ச் ஹால், 212 டயமண்ட் க்ரீக் ரோட், கிரீன்ஸ்பரோ. மீண்டும் இடத்தை தருகின்றேன், செர்பியன் சர்ச் ஹால், 212 டயமண்ட் க்ரீக் ரோட், கிரீன்ஸ்பரோ. காலம் அக்டோபர் மாதம் 17 தேதி மாலை 6 மணிக்கு. குடும்பத்தினர்களுக்கான கட்டணம் 130 வெள்ளி, தனிநபருக்கு 60 வெள்ளி, சிறார்களுக்கு 25 வெள்ளி. புகழ்பெற்ற இந்திய கலைஞர்களுடனும் உள்ளூர் கலைஞர்களும் இணைந்து தரும் சிறப்பு நிகழ்ச்சி. அனைவரும் வருக, ஆதரவு தருக, மகிழ்ச்சியுடன் இணைந்திருக்க. இணையும் கரங்கள் இசை. நேர்களே, நீங்கள் இன்னிசை மாலைக்கான நுழைவுச் சீட்டுகளை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் டொமினிக் 04-04-80-214, பிரசாந்த் 04-01-11-20, சந்திரகுமார் 04-45-75-12-0. மீண்டும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்களை தருகின்றேன். டொமினிக் 04-04-80-214, பிரசாந்த் 04-01-11-20, சந்திரகுமார் 04-45-75-12-0. நேயர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது சிறுவர் நிகழ்ச்சி. சிறுவர் நிகழ்ச்சியை திரைசியார் தமிழ்குரல் வானொலிக்கென தொகுத்து வழங்குகின்றார் ஆர்.வி. வளவன்.

0: வணக்கம் தம்பி தங்கீரி, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு சிறுவர் நிகழ்ச்சியில் சந்திக்க வந்துள்ளேன். எங்கள் சிறுவர் நிகழ்ச்சியை ஒரு திருக்குறளுடன் ஆரம்பிப்போமா? வீழ்நாள் படாமை நன்றாற்றேன் தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அதாவது, அறத்தை செய்யாது விட்டு நாள் இல்லை என்று சொல்லும்படி ஒருவன் அறம் செய்தால் அச்செயலே வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக அந்த நற்செயல்களே விளங்கும். வேள்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அடுத்து வளமை போல் உங்களுக்காக ஒரு குட்டி கதை. பெருந்துறவிகள் ஓரிடத்தில் தங்க மாட்டார்கள், ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டிருப்பார். ஒரு முறை ஒரு துறவி கடுமையான வெயிலில் நடந்து வந்தார். தாகம் அவரை வாட்டியது. அருகில் இருந்த ஊர் ஒன்று அவருக்கு தெரிந்தது. அங்கே சென்ற அவர் ஒரு வீட்டின் முன் நின்றார். அம்மா, தாயே, தாகமாக இருக்கிறது, தண்ணீர் கொடுத்தால் குடித்துவிட்டு செல்வேன் என்று குரல் கொடுத்தார். பெண்மணி ஒருத்தி வெளியே வந்தாள். ஐயா, சிறிது நேரம் பொறுமையாக இருங்கள், குளத்திற்கு சென்று தண்ணீர் எடுத்து வருகிறேன் என்று இனிமையாக சொன்னாள். அவள் ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். நேரம் சென்று கொண்டே இருந்தது. அவள் வரும் அறிகுறியே தெரியவில்லை. பொறுத்து பொறுத்து பொறுமை இழந்தார் துறவி. நான் யார் என்பதை அறியாமல் என்னிடமே விளையாடுகிறாளா? அவள் வரட்டும், நான் யார் என்பதை அவளுக்கு காட்டுகிறேன் என்று உள்ளுக்குள் கோபப்பட்டார். இடுப்பில் தண்ணீர் குடத்துடன் மெல்ல நடந்து வந்தாள் அவள். வீட்டிற்கு சென்ற அவள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீருடன் வந்தாள். அதை அவரிடம் நீட்டினாள். தண்ணீர் கொண்டு வருவதற்கா இவ்வளவு நேரம் என்று கோபத்துடன் கேட்டார் துறவி. ஐயா, இங்கே அருகில் எங்கும் தண்ணீர் இல்லை. 5 கல் தொலைவில் உள்ள குளத்திற்கு சென்று தண்ணீர் எடுத்து வருகிறேன் என்றாள். அப்போதுதான் அத்துறவி அவளை கவனித்தார். வெயிலில் நடந்ததால் அவள் உடலெங்கும் வியர்வை வழிந்தது. அவருடைய கோபம் போன இடம் தெரியவில்லை. இந்த வெயிலில் 5 கல் நடக்க வைத்து விட்டோமே என்று வருந்தினார். இதை ஏன் என்னிடம் முன்னரே சொல்லவில்லை என்று கேட்டார். ஐயா, மழை பெய்யாததால் இங்கே உள்ள கிணறுகளும் குளங்களும் வற்றிவிட்டன. 5 கல் தொலைவில் உள்ள குளத்தில் தான் தண்ணீர் உள்ளது. நாங்கள் எல்லாரும் நாள்தோறும் இவ்வளவு தொலைவு சென்றுதான் தண்ணீர் எடுத்து வருகிறோம். நீங்கள் கேட்டபோது வீட்டில் தண்ணீர் இல்லை, அதனால்தான் அங்கே சென்று தண்ணீர் கொண்டு வந்தேன் என்று பணிவுடன் சொன்னாள் அவள். அவள் தந்த தண்ணீரை குடித்தார். அவர் உள்ளம் குளிர்ந்தது. அம்மா, உங்கள் அன்பிற்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. உங்களால் இந்த ஊர் மக்கள் தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் வாழப்போகின்றனர் என்றார் துறவி. அங்கேயே தியானத்தில் ஆழ்ந்தார். நீண்ட நேரம் அவர் உதடுகள் மந்திரங்களை சொல்லியபடி இருந்தன. தியானம் கலைந்து எழுந்தார். தன் கையில் இருந்த தடியால் தரையில் தட்டினார். என்ன வியப்பு, அங்கே தரை பிளவுப்பட்டு நீருற்று ஒன்று வேகமாக வெளியே வந்தது. அம்மா, இந்த இனிமையான நீரூற்று என்றும் வற்றாது. நீங்களும் இந்த ஊர் மக்களும் வளமாக வாழ்வீர்கள் என்று வாழ்த்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். தம்பி தங்கீரி, ஒரே ஒரு பெண்மணியின் நல்ல உபசரிப்பு குணத்தால் அந்த கிராமமே ஆசீர்வாதம் பெற்று கொண்டதை பார்த்தீர்களா? நீங்கள் எப்படி? தம்பி தங்கீரி, அடுத்து நொடி நேரம். நடந்தவன் நின்றான். கத்தியை எடுத்து தலையை சீவினேன். மறுபடியும் நடந்தான். அவன் யார்? நடந்தவன் நின்றான். கத்தியை எடுத்து தலையை சீவினேன். மறுபடியும் நடந்தான். அவன் யார்? பென்சில் எத்தனை தரம் சுற்றினாலும் தலை சுற்றாது. அது என்ன? எத்தனை தரம் சுற்றினாலும் தலை சுற்றாது. அது என்ன? மின் விசிறி. வெள்ளை ராஜாவுக்கு கருப்பு உடை. அது என்ன? வெள்ளை ராஜாவுக்கு கருப்பு உடை. அது என்ன? உளுந்து. தம்பி தங்கியரே, ஊசி என்ற சொல்லை உங்கள் அம்மா அப்பா அல்லது மற்றவர்கள் பாவிப்பதனை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஊசி என்றால் நம்மில் யாரினும் எல்லாவற்றையும் இலவசமாக அனுபவித்தால் அவரை ஓசியிலேயே எல்லாவற்றையும் அனுபவிப்பவர் என்று நாம் சொல்கிறோம். உண்மையில் ஓசி என்றால் என்ன? இலங்கை மற்றும் இந்தியா ஆங்கில கட்டுப்பாட்டில் இருந்தபோது இலங்கை இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு அரசாங்க கடிதங்களும் ஆவணங்களும் மற்ற பொருட்களும் தபால் மூலமாக கடல் வழியாக அனுப்பப்பட்டு வந்தன. இதில் ஒவ்வொரு கடிதத்திலும் அஞ்சல் தலைகளை கடிதங்களின் இடைக்கேற்ப மதிப்பீடு செய்யப்பட்டு ஒட்டப்பட்டது. இங்கே இருக்கும் ஆங்கிலேய அரசிடமிருந்து இங்கிலாந்தில் இருக்கும் தலைமை அரசாங்கத்திற்கு அனுப்பப்படும் கடிதங்களுக்கு எதற்காக வீண் செலவு என்று யோசித்த ஆங்கில அரசு புதிய நடைமுறையை கொண்டு வந்தது. அதாவது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கடித போக்குவரத்துகளில் தபால் தலைகளையொட்டி வீண் செலவு ஏற்படுத்துவதற்கு பதிலாக அக்கடிதங்களில் OCS ஆன் கம்பெனி சர்வீஸ் என்று அச்சிடுவது என முடிவு செய்து அதன்படியே செயல்படுத்தப்பட்டது. அதாவது, OCS என்றால் பணம் செலவு செய்யாமல் கடிதங்களை அனுப்புதல் என்று பின்னாளில் மக்களுக்கு தெரிந்தது. இதனைத் தொடர்ந்து OCS என்ற வார்த்தை மக்களிடையே பிரபலமடைந்தது. அதன் பிறகு OCS என்ற இந்த வார்த்தை எல்லா கட்டங்களிலும் பயன்படுத்தப்பட்டது. பின்னாளில் OCS என்ற வார்த்தை மருவி OC என்று சுருங்கியது. அதன் பிறகு எவரேனும் இலவசமாக பணமேதும் கொடுக்காமல் பொருட்களை வாங்கினால் அவரை OC என்று அழைக்கும் பழக்கம் மக்களிடையே ஏற்பட்டது. இன்று எங்கள் நிகழ்ச்சிக்கு சின்ன தங்கி ஒருவர் வந்திருக்கிறார். அவளுடன் பேசுவோமா?
1: வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
1: உங்களோட பெயர் என்ன?
2: அஹானா கேசி முசுதனன்.
1: அஹானாக்கு எத்தனை வயசு?
2: 4 வயசு. எனக்கு
1: எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீங்க அஹானா?
2: பால வகுப்பு.
1: இன்றைக்கு எங்களுக்கு என்ன செய்து காட்ட போறீங்க அஹானா?
2: பாடி காட்ட போறேன்.
1: சரி, பாடுங்க பாப்பம்.
2: தாமரை மீனா

0: Minute samba vishamale mi nakshi sundare swarshakshi shangare guru guta samudbhave shveva samudbhave shveva
1: நல்லா பாடினீங்களா? நன்றி.
0: நன்றி.
2: சரி தம்பி தங்கியரே, இத்தோடு எமது சிறுவர் நிகழ்ச்சி முடிவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி ஆரபி. நன்றி தம்பி தங்கியரே.

0: धीमा धीमा धीमा धीमा धीमा धीमा हृदय कूटे
1: இன்னிசையும் இனிய உறவுகளும் ஒரே இடத்தில் தமிழர் கலாச்சாரத்தையும் தமிழர் ஒற்றுமையையும் கொண்டாடும் சிறப்பு நிகழ்ச்சி கிளவுட் எவன் ஸ்தாபனத்தார் பெருமையுடன் வழங்கும் இணையும் கரங்கள் இன்னிசை மாலை. இசை, மகிழ்ச்சி, நட்பு, விருந்து அனைத்தும் ஒரே இடத்தில். இன்னிசை மாலை மூலமும் இரவு உணவு பரிமாறல் மூலமும் வடக்கு வாழ் தமிழ் மக்களை இணைய வைக்கும் ஓர் அரிய நிகழ்ச்சி. அனைவரும் வருக, ஆதரவு தருக, மகிழ்ச்சியுடன் இணைந்திருக்க. இடம் செர்பியன் சர்ச் ஹால், 212 டயமண்ட் கிரீக் ரோட், கிரீன்ஸ்பரோ. மீண்டும் இடத்தை தருகின்றேன், செர்பியன் சர்ச் ஹால், 212 டயமண்ட் கிரீக் ரோட், கிரீன்ஸ்பரோ. காலம் அக்டோபர் மாதம் 17 தேதி மாலை 6 மணிக்கு. குடும்பத்தினர்களுக்கான கட்டணம் 130 வெள்ளி, தனிநபருக்கு 60 வெள்ளி, சிறார்களுக்கு 25 வெள்ளி. புகழ்பெற்ற இந்திய கலைஞர்களுடனும் உள்ளூர் கலைஞர்களும் இணைந்து தரும் சிறப்பு நிகழ்ச்சி. அனைவரும் வருக, ஆதரவு தருக, மகிழ்ச்சியுடன் இணைந்திருக்க. இணையும் கரங்கள் இசை நேர்களை, நீங்கள் இன்னிசை மாலைக்கான நுழைவுச் சீட்டுகளை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் டொமினிக் 04-04-80-21-04, பிரசாந்த் 04-01-11-20, சந்திரகுமார் 04-45-57-12-20. மீண்டும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்களை தருகின்றேன். டொமினிக் 04-04-80-21-04, பிரசாந்த் 04-01-11-20, சந்திரகுமார் 04-04-57-12-20. நேர்களே, அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையத்தினால் இலங்கை சார்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இது பற்றி அரசியல் ஆய்வாளர் திரு சி ஆ யோகலிங்கம் அவர்கள் ஆராய்ந்து நிமிர்வு கலையத்துக்கு தந்த கருத்தினை அடுத்து தருகின்றேன்.
2: இது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு பெரிய தோல்வி என்று தான் நாங்கள் கூற வேண்டும். ஆனாலும் இதில் தமிழ்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு வெற்றி என்னவென்று சொல்லி சொன்னால், இன்னும் ஃபைலை மூட ஆக வச்சிருக்கணும். அதாவது அவர்கள் ஃபைலை மூடுறதுக்கும் தயாரில்லை, ஃபைலை மேலே கொண்டு போகிறதுக்கும் தயாரில்லை. அப்போ ஃபைலை மூடாமல் வச்சிருக்கிற என்பது இந்த பிரச்சனையை சர்வதேச தளத்தில் வச்சிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கி இருக்கிறது என்பது மிக முக்கியம். அதுதான் இந்த எழுத்து மூல அறிக்கையில் தமிழ் மக்களுக்கு சாதகமாக இருக்கின்ற விடயம் என்று நான் கூற விரும்புகின்ற பொறுப்பு கூறலில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இடம்பெறவில்லை என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ரெண்டாவது, பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து பிரிவகிக்கப்படுவதனால அடிப்படை உரிமைகள் மீறப்படுகிற விடயம் சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது, சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகம் திறக்கப்படும் என்று கூறிய போதும் அது இன்னமும் செயலுக்கு வரவில்லை என்கின்ற விடயமும் கூறப்பட்டிருக்கிறது. நாலாவதாக, காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தொடர்பாக மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் அது குறிப்பிட்டிருக்கின்றது. அஞ்சாவதாக, புதிய விடயமாக மலைய மக்களுடைய பிரச்சனையையும் அவர்கள் சேர்த்திருக்கின்றார்கள். மலைய சமூகத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு வலுவான நிதி ஒதுக்கீடு அவசியம் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகரது எழுத்து மூல அறிக்கை வெளிவந்திருக்கின்றது. அந்த எழுத்து மூல அறிக்கையை ஐநா துணை மனித உரிமைகள் பேரவையின் துணை ஸ்தானிகர் வாசித்திருக்கின்றனர். குறிப்பாக முக்கியமான சில விடயங்களை அந்த அறிக்கை இலங்கை தொடர்பாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதில் ஒன்று, பொறுப்பு கூறலில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இடம்பெறவில்லை என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது, பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து பிரயோகிக்கப்படுவதனால அடிப்படை உரிமைகள் மீறப்படுகிற என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது, சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகம் திறக்கப்படும் என்று கூறிய போதும் அது இன்னமும் செயலுக்கு வரவில்லை என்கின்ற விடயமும் கூறப்பட்டிருக்கிறது. நாலாவதாக, காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தொடர்பாக மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் அது குறிப்பிட்டிருக்கின்றது. அஞ்சாவதாக, புதிய விடயமாக மலைய மக்களுடைய பிரச்சனையையும் அவர்கள் சேர்த்திருக்கின்றார்கள். மலைய சமூகத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு வலுவான நிதியொதுக்கீடு அவசியம் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் நடந்த போர்க்குற்ற விவகாரத்துக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை தான் கூடுதலாக முன்வைக்கின்றனர். ஏதாவது சர்வதேச பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அபிலாசையாக இருக்கின்றது. ஆனால் ஐநா மனித உரிமைகள் பேரவை முழுவதையுமே விசாரிக்கின்ற பொறுப்பை இலங்கை மீது தான் சுமத்தியிருக்கு. அப்படி இலங்கை மீது சுமத்தியிருந்தால் கூட குறைஞ்சபட்சம் அதற்கு ஒரு கால அட்டவணையை விதிச்சிருக்கலாம். ஆனால் கால அட்டவணை எதுவுமே விதிக்கப்படவில்லை. இப்போ கால அட்டவணை விதிக்கப்படவில்லை என்று சொன்னால், கால அட்டவணை விதிக்கப்பட்டும் அது இடம்பெறவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய தேவை ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு ஏற்படும். ஆனால் அடுத்த கட்டம் என்றால் சர்வதேச பொறிமுறை. சர்வதேச பொறிமுறை ஒன்றுக்கு இன்னும் தயாரில்லாத ஒரு சூழல்தான் காணப்படுகிறது. ஆகவே அவர்கள் இலங்கைக்கு ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்க முற்படுகின்றார்களே தவிர, இது நடைமுறையில் செயற்படுவதற்கான ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கான அழுத்தங்களை கொடுக்கக்கூடியதான சூழல் இன்னமும் உருவாகவில்லை என்பதுதான் தமிழ் மக்களினுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. இது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு பெரிய தோல்வி என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். ஆனாலும் இதில் தாங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு வெற்றி என்னவென்று சொல்லி சொன்னால், இன்னும் ஃபைலை மூட ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது அவர்கள் ஃபைலை மூடுறதுக்கும் தயாரில்லை, ஃபைலை மேலே கொண்டு போகிறதுக்கும் தயாரில்லை. அப்போ ஃபைலை மூடாமல் வச்சிருக்கிற என்பது இந்த பிரச்சனையை சர்வதேச தளத்தில் வச்சிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கி இருக்கிறது என்பது மிக முக்கியம். அதுதான் இந்த எழுத்துமூல அறிக்கையில் தமிழ் மக்களுக்கு சாதகமாக இருக்கின்ற விடயம் என்று நான் கூற விரும்புகின்றேன். இந்த சாதகமான விடயத்தை எவ்வாறு நாங்கள் முன்னு கொண்டு போவது என்பது பற்றித்தான் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய தேவை என்றது இருக்கிறது. உண்மையில் இந்த தமிழ் அரசியல் தலைவர்கள் குறைஞ்சபட்சம் சரி, நீங்கள் இலங்கை மீது அதை பொறுப்பை சுமத்தினாலும் சரியான கால அட்டவணையை வகுத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு அழுத்தத்தை அவர்கள் கொடுத்திருக்கணும். ஆனால் அவர்கள் எந்தவித அழுத்தம் கொடுக்காத ஒரு நிலைமை ஒன்று தான் இருக்கிறது. அவை அழுத்தங்கள் எதுவும் இல்லாத நிலையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையும் வெறுமனவே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இலங்கையிடம் கொடுத்த நிலைமை தான் இன்றைக்கு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு மோசமாக இருந்தாலும் கூட ஜெனீவா என்பது உண்மையில் தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு சர்வதேச தளம். ஒரே ஒரு சர்வதேச தளம் இருக்குன்னு சொன்னால் தமிழ் மக்களுக்கு அது ஜெனீவா. வேறு ஒரு தளம் இல்லை. இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையங்களுக்கு தளமாக இல்லை. மனித உரிமை நிறுவனங்கள் அவர்களை ஏதாவது அறிக்க விட்டாலேயே நாங்கள் போய் சொல்லக்கூடிய ஒரு தளமாக இல்லை. அவை நாங்கள் போய் எங்களுடைய அபிலாசைகளை வெளிப்படுத்தக்கூடிய தளமாக இருக்கிறது உண்மையில் ஜெனீவா. அவை ஜெனீவா தொடர்பாக என்ன விமர்சனங்கள் இருந்தால், பொதுவாக ஜெனீவா தொடர்பாக வைக்கிற விமர்சனம் என்னென்றா, இது அங்கே முன்னுக்கு போவதில்லை, மேலே போவதில்லை, இதில் நாங்கள் தலையிட்டு என்ன பிரயோசனம் என்கின்ற ஒரு கருத்து தான் முன்வைக்கப்படுறது. அது உண்மையில் தவறான. ஜெனீவா என்னென்னா எங்களுக்கு களம், அந்த களத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்தி இது ஒரு சர்வதேச ரீதியாக எப்படி பேசிக்கொள்ளாகிறது என்பது தொடர்பாக கவனம் செலுத்துவது தான் உண்மையில் அவசியமானது என்று நான் கருதுகிறேன். ஜெனீவாவை பொறுத்தவரையில் சர்வதேச அரசின் பிரதிநிதிகள் வருவார். அரசின் பிரதிநிதிகளோட கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பு ஒன்றும் அங்கே தமிழ் பிரதிநிதிகளுக்கு கிடைக்கிறது. ஆகவே அவர்கள் அந்த வாய்ப்பை உச்ச வகையில் பயன்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும். இதை விட சர்வதேச மனித உரிமை நிறுவனங்களும் சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களும் அங்கு சமூகம் கொடுக்கிறார்கள். அவர்கள் ஒரு கலந்துரையாடி சர்வதேச சிவில் சமூகத்தினுடைய ஆதரவு எங்களுக்கு சார்பாக திரட்டக்கூடிய வாய்ப்பு ஒன்று உருவாகும். மூன்றாவது, உலகெங்கிலும் உள்ள தமிழ் சக்திகள் ஒன்று திரண்டு சந்திக்கக்கூடியதான சந்தித்து கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பையும் ஜெனீவா களம் கொடுக்கும். இன்றைக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் சக்திகள் என்று சொல்றது தாயகத்தில் இருக்கின்றார்கள், தமிழகத்தில் இருக்கின்றார்கள், புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்றார்கள். இந்த மூன்று தரப்பும் ஒரு இடத்துல சந்திச்சு கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடியான வாய்ப்பை ஜெனிவா கொடுக்கும். இது சர்வதேச ரீதியாக முக்கியத்துவமான இடத்தை தமிழ் மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பொதுவான வேலை திட்டத்தை மூன்று தரப்பும் இணைஞ்சு நகர்த்தக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இந்த ஜெனிவாவை நாங்கள் கையாளக்குள்ள தனித்து தாயகத்தில் இருக்கிறார்களோ, தனித்து தமிழகத்தில் இருக்கிறார்களோ, தனித்து புலம்பெயர் நாடுகளோ கையாளக்கூடாது. மூன்று தரப்பும் ஒருங்கிணைஞ்சு கையாளவன் அவை ஒருங்கிணைஞ்சு கையாளக்கூடியதான வாய்ப்புண்டு ஜெனிவா கொடுக்கும். இதில் நாங்கள் மிக கவனமாக இருக்கோம் என்று தான் நான் நினைக்கிறேன். அவை அந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். முன்னைய காலங்களிலே அது ஓரளவுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் வர வர அந்த பயன்பாடு குறைந்து வருகிறதான் நாங்கள் பார்க்கலாம். மற்றது ஜெனிவாவில் போராட்டங்கள் நடக்கும். போராட்டங்கள் நடக்க கூட சர்வதேச கவனிப்புக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஜெனிவாவில் போராட்டம் நடக்கின்ற அதே வேளை சமாந்திரமாக புலம்பெயர் நாடுகளிலையும் தமிழ்நாட்டிலையும் தாயகத்திலேயும் போராட்டம் நடத்தவும். போராட்டம் நடத்த கூட ஜெனிவா அதுவும் சர்வதேச கவனம் குவிந்திருக்கின்ற இந்த போராட்டங்களும் வருகின்ற போது அது சர்வதேச மட்டத்தின் கவனத்தை மேலும் ஈர்க்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஆகவே அதை அந்த விஷயத்திலேயும் நான் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன். மற்றது ஜெனிவாவில் வளமையாக முன்னர் ஆவண கண்காட்சிகளை நடத்துவார். இந்த மாதிரி எல்லாம் இனப்படுகொலை நடைபெற்றது என்பது எல்லாத்தையும் காட்சிப்படுத்துவார். அதையெல்லாம் சர்வதேச ரீதியாக பேசுபொருள் ஆகக்கூடியான சூழல் உருவாகும். இது எல்லாவற்றையும் ஜெனிவா உருவாக்கும். இதை விட இன்றைக்கு சர்வதேச சமூகம் வந்து நிலமாறுகால நீதியைத்தான் எங்களுக்கு தீர்வாக முன்வைக்கும். நிலமாறுகால நீதி நாலு விஷயங்களை உள்ளடக்கிட்டோம். ஒன்று உண்மையை கண்டறிதல், இரண்டாவது நீதி வழங்குதல், மூன்றாவது இழப்பீடு வழங்குதல், நாலாவது மீள நிகழாமையை உறுதிப்படுத்தல். மீள நிகழாமை என்றது முழுக்க முழுக்க அரசியல் தீர்வோட தொடர்புடைய விஷயம். அவை அரசியல் தீர்வு தொடர்பாகவும் அழுத்தம் கொடுக்கக்கூடியதான ஒரு சூழலை ஜெனிவாங்களுக்கு உருவாக்கி தரும். அவை ஒரு பக்கத்தில் இன அழிப்புக்கு நீதி கோருகின்ற விவகாரத்தை, இன்னொரு பக்கத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வழங்குகின்ற விடயத்தையும் ஒன்றாக ஒருங்கிணைச்சு ஜெனிவாவில் கொண்டு போகக்கூடியதான ஒரு வாய்ப்பு உருவமாகவே இனிவரும் காலத்திலாவது இந்த ஜெனிவாவை பயன்படுத்துவதில் தமிழ் அரசியல் சக்திகள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாம். இந்த தடவை அந்த கவன குவிப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது என்பதில் நான் மிகவும் கவலை அடைகின்றேன். இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்கான மார்க்கங்களை கண்டறிய வேண்டியது மிகவும் அவசியமானது என்பது என்னுடைய கருத்து.
1: இந்நிசையும் இனிய உறவுகளும் ஒரே இடத்தில் தமிழர் கலாச்சாரத்தையும் தமிழர் ஒற்றுமையையும் கொண்டாடும் சிறப்பு நிகழ்ச்சி கிளவுட் இவன் ஸ்தாபனத்தார் பெருமையுடன் வழங்கும் இணையும் கரங்கள் இன்னிசை மாலை. இசை, மகிழ்ச்சி, நட்பு, விருந்து அனைத்தும் ஒரே இடத்தில். இன்னிசை மாலை மூலமும் இரவு உணவு பரிமாறல் மூலமும் வடக்கு வாழ் தமிழ் மக்களை இணைய வைக்கும் ஓர் அரிய நிகழ்ச்சி. அனைவரும் வருக, ஆதரவு தருக, மகிழ்ச்சியுடன் இணைந்திருக்க. இடம் செர்பியன் சர்ச் ஹால், 212 டயமண்ட் க்ரீக் ரோட், கிரீன்ஸ்பரோ. மீண்டும் இடத்தை தருகின்றேன். செர்பியன் சர்ச் ஹால், 212 டயமண்ட் க்ரீக் ரோட், கிரீன்ஸ்பரோ. காலம் அக்டோபர் மாதம் 17 தேதி மாலை 6 மணிக்கு. குடும்பத்தினர்களுக்கான கட்டணம் 130 வெள்ளி, தனிநபருக்கு 60 வெள்ளி, சிறார்களுக்கு 25 வெள்ளி. புகழ்பெற்ற இந்திய கலைஞர்களுடனும் உள்ளூர் கலைஞர்களும் இணைந்து தரும் சிறப்பு நிகழ்ச்சி. அனைவரும் வருக, ஆதரவு தருக, மகிழ்ச்சியுடன் இணைந்திருக்க. இணையும் கரங்கள் இசை. நேர்களை, நீங்கள் இன்னிசை மாலைக்கான நுழைவுச் சீட்டுகளை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் டொமினிக் 04-04-80-214, பிரசாந்த் 04-01-11-20, சந்திரகுமார் 04-45-5-1-2-0. மீண்டும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்களை தருகின்றேன். டொமினிக் 04-04-80-214, பிரசாந்த் 04-01-11-20, சந்திரகுமார் 0744-5745-1120. நேர்களே, தற்போதைய காலகட்டத்தில் தமிழர் பிரச்சினைகளை கொள்கை ரீதியாகவே குடிசார் சமூகம் கையாள வேண்டும் என்ற கருத்தினை ஆணித்தரமாக வலியுறுத்துகின்றார் ஈழத்திலிருந்து அரசியல் ஆய்வாளர் திரு செல்வின் இரேனியஸ் அவர்கள்.
3: வடக்கு கிழக்கு பகுதியில் இராணுவ முகாம்கள் எங்கெங்கே இருக்கின்றன, அவை இந்த கட்டுப்பாட்டில் எவ்வளவு காணிகள் இருக்கின்றன, அதனுடைய ஏற்புடை தன்மை பகுத்தறிவு ரஷனல் என்று சொல்லப்படுறபடியும் எந்த அளவுக்கு இருக்கின்றது, எவ்வளவுக்கு தவிர்க்கப்படலாம் என்ற சம்பந்தமாக அரசியல் பார்வைக்கு அங்கால் ஒரு அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து நாங்கள் ஒரு பொதுவான ஒரு அறிக்கையை மக்கள் சார்பாக தயாரித்து வைத்திருக்கின்றோமா என்றால் அது கூட இன்னமும் கேள்விக்குறிதான். கொழும்பு செவனில் இருக்கக்கூடிய இராணுவ இலங்கையினுடைய இராணுவ தளபதியினுடைய பங்களாவை அந்த இருக்கின்ற பரப்பளவு ஒரு ஏக்கர் அல்ல, ஒரு சில பரப்புகள் மட்டுமே. அப்படியெல்லாம் இருக்கும் போது இந்த பிராந்திய தளபதிகள் இருக்கின்ற பிராந்திய தளபதியுடைய மாளிகைகளோ அல்ல அலுவலகங்களோ இருக்கிற இடங்கள் பல ஏக்கர் கணக்கான இல்லங்களை ஆக்கிரமிக்கப்பட வேண்டும் என்ற தேவை இங்கு இல்லை. கொள்கை ரீதியாக அந்த அறிவு பின்புலத்துடனும் அந்த தொழில்நுட்ப பலத்துடனும் மொழி ஆளுமையுடன் பின்பற்றக்கூடியதாக நாங்கள் ஒரு குடிசார் சமூகம் இந்த இடத்தில் முன்வர வேண்டும். இந்த எல்லா பிரச்சனைகளையும் தனிய மன்னர், தனிய கேப்பாப்புலவு, தனிய வழிவடக்கு, தனிய பலாளி, தனிய தையீட்டி என்று இல்லாமல் கொள்கை ரீதியாக இந்த விடயங்களை உரையாடக்கூடிய ஒரு குழுவை நாங்கள் உருவாக்க வேண்டும். இதனை நாங்கள் அரசாங்க அலுவலர்களின் கையில் கையளிக்க முடியாது. அரசாங்க அலுவலர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு கடப்பாடுகள் இருக்கின்றன, வரையறைகள் இருக்கின்றன, அவர்களுக்கென்று வேலை ஒழுக்கம் இருக்கின்றது, அதை தாண்டி அவர்கள் வரமாட்டார்கள். தேசிய பிரச்சனை, இலங்கையுடைய தேசிய இன பிரச்சனை, அதில் தமிழருடைய உரிமைகள் சார்ந்த பிரச்சனை அல்ல, ஏன் தமிழுடைய அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனைகள் என்ற விடயங்களும் புலமை சார்ந்த அடிப்படையில் அணுகப்படவில்லை தமிழர் தரப்பால். அதனால் தான் நாங்கள் எல்லா இடங்களிலும் நம்பி ஏமாந்து போகின்றோம், அல்லது எங்களுக்கு என்ன நடக்குது என்று தேவையில்லாமல் போகின்றோம். ஒரு 5 வருடத்துக்குள் மாறி மாறி அரசாங்கங்கள் மாறும்போது அது முந்தி சென்ன அரசாங்கம், இது பிந்தி சென்ன அரசாங்கம், நாங்கள் இப்பொழுது புது அரசாங்கம் என்று மாறி மாறி வருவார்கள், தப்பித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு புலமை சார்ந்த குழுவாக நாங்கள் இந்த விடயங்களை கையாள்வோம் என்று சொன்னால், ஒரு கொள்கை சார்ந்ததாக நாங்கள் கையாள்வோம் என்று சொன்னால், அங்கு ஒரு தொடர்ச்சியும் இருக்கும், ஒரு தெளிவும் இருக்கும், ஒரு உறுதிப்பாடும் இருக்கும், தெளிவான அறிக்கையிடலும் இருக்கும், கண்காணிப்பும் இருக்கும், மக்களுக்கு பொருத்தமான பின்னூட்டல்களும் இருக்கும். இன்று நாங்கள் இந்த பல முனைகளில் மக்கள் தங்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும், இராணுவ முகாம்களிலிருந்தும் இராணுவ பயன்பாட்டிலிருந்தும் தங்கள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற போராட்டத்தை முனைப்பாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது வரிகாமம் வடக்காக இருக்கலாம், மயிலிட்டி, காங்கிரசுந்துறை, பலாளி என்ற முனைகளாக இருக்கலாம், முல்லைத்தீவு, கேப்பாப்பளவு போன்ற இடங்களாக இருக்கலாம், இல்லை மன்னார், வங்காலை, முள்ளிக்குளம், இப்படி பல இடங்களாக இருக்கலாம். பல இடங்களில் மக்கள் ஒவ்வொரு இடங்களிலும் போராட்டங்களை முன்முனைப்பாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு காலத்துக்கு இப்படி தனித்தனியாக ஒரு சிறு

பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளையும் நாங்கள் கண்டறிய வேண்டி இருக்கின்றது. நாங்கள் போராட்டங்களால் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அரசாங்கத்தையும் அரசாங்கத்தோடு சார்ந்த இராணுவத்தையும் இனியவங்களையும் பணிய வைத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்பதோ, அல்லது இந்த போராட்டங்களை தொடராக நாங்கள் முன்னெடுப்பதன் மூலம் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு போராட்ட உணர்வை தக்க வைக்கலாம் என்று சொல்லியோ நாங்கள் எதிர்பார்ப்பது ஒரு நீண்ட காலத்திற்கு பெறுமதியேற்றதாக இருக்கும். முதலில் இந்த இராணுவ பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தனியார்களுடைய காணிகள் அல்லது அரச காணிகள் என்ற விடயங்களை கூட நாங்கள் பார்க்கலாம். இலங்கையின் வரலாற்றில் பார்க்கும்போது இலங்கையில் காலிமுகத்திடலில் இருந்திருக்கக்கூடிய இராணுவ முகாம் தலைமையகம் மிக பாரிய நிலப்பரப்பில் இருந்தது. ஆனால் இதற்கு முன்னே அரசாங்கங்கள் இருக்கும்போது அந்த காலிமுகத்திடல் பிரதேசத்தினுடைய பொருளாதார பெறுமதி, கொழும்பு நகரமயமாக்கத்திட்ட பெறுமதி, அபிவிருத்தி என பல்வேறு விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட்ட போது காலிமுகத்திடல் இராணுவ முகாமை முற்றாக அதை விற்றுவிட்டு இன்னும் ஒரு இடத்திற்கு இராணுவ தலைமையகத்தை கொண்டு செல்வதாக தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி புதிதாக ஒரு இராணுவ தலைமையகம் பத்திரமுல்லையில் கட்டி அமைக்கப்பட்டு காலிமுகத்திடல் காணி முழுவதுமாக தனியாருக்கு விற்கப்பட்டது. அதனால் பெருமளவு வருமானமும் அரசாங்கத்திற்கு வந்தது. அதே வேளையில் ஒரு அபிவிருத்தியினுடைய முகமாக அந்த பிரதேசங்களும் மாறியது. எனவே இலங்கையில் இராணுவ முகாம்களை இடம் மாற்ற மாட்டோம் என்றோ, இராணுவ முகாம்களை அரசாங்கமோ இராணுவமோ மாற்றாது என்றோ நாங்கள் எப்பொழுதும் எதிர்வு கூறவோ தேவையும் இல்லை. அது உறுதியாக அந்த நிலையை நம்பவும் தேவையில்லை. தேவைக்கு ஏற்பட்டபடி இராணுவம் மாறும், இராணுவத்தினுடைய தீர்மானங்கள் மாறும். போர்க்காலம் மட்டுமன்றி அபிவிருத்தியினுடைய பரிமாணங்கள் மாறும்போது, அரசியல் பொருளாதார புவியியல் சூழல்கள் மாறும்போது இந்த இராணுவமாக்கல் அதுக்கேற்ற தங்களை தங்களுடைய உருவங்களை மாற்றிக்கொள்ளும். ஒரு காலத்தில் பெரிய காலாட்படைகளை வைத்துக் கொண்டு போராடிய இராணுவங்கள் எல்லாம் இப்பொழுது நவீன ஆயுதங்களையும் தொழில்நுட்பத்தையும் வைத்துக் கொண்டு எண்ணிக்கையில் சிறிய தொகுதியினரையும் வைத்துக் கொண்டே பெரிய செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றன. இனி இராணுவம் என்பது எண்ணிக்கையில் பெரிதாக இருக்க வேண்டும் என்பது கூட இப்பொழுது எதிர்காலத்தில் ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. அதே போல இன்று எதிரியை நேரடியாக ஒரு மனிதன் போய் இராணுவ வீரன் போய் தாக்குதல் என்ற நிலையிலிருந்து மாறி இப்பொழுது தொழில்நுட்பம் கூட உலகம் முழுக்க மாறிவிட்டது. இந்த ட்ரோன் என்று சொல்லப்படுகின்ற ஆளில்லாத கருவிகளை கொண்டு தாக்குதல் செய்கின்ற பல விடயங்கள்லாம் இராணுவ தொழில்நுட்பம், இராணுவ தீர்மானங்கள், மூலோபாயங்கள் எல்லாமே மாறிக்கொண்டு வருகின்றன. இத்தகைய பின்னணிகளை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது வடபகுதியில் வடகிழக்கு பகுதியில் இராணுவத்தினுடைய பிரசன்னம் தொடர்பாக எத்தகைய கொள்கைகள் இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும். சில இடங்களில் சில இராணுவ கையகப்படுத்தல்கள் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு நிலப்பரப்பை, அந்த மக்களின் வாழ்வாதார பூமியை அல்லது வாழ்வியல் பூமியை ஆக்கிரமிக்கின்ற ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. அதுதான் அங்குள்ள கேள்வியாக இருக்கின்றது. இந்த ஆங்கிலத்தில் இந்த ரஷனல் என்று சொல்வார்கள், ஒரு தர்க்கம், பௌத்தறிவு. பௌத்தறிவு ரீதியாக அந்த முகாமுக்கு அந்த தளபதிக்கு அவ்வளவு இடம் தேவையா என்று சொன்னால் அது தேவைப்படாது. கொழும்பு செவனில் இருக்கக்கூடிய இராணுவ இலங்கையினுடைய இராணுவ தளபதியினுடைய பங்களாவை தேடி போனோம் என்று சொன்னால் அந்த பங்களோ இருக்கின்ற பரப்பளவு ஒரு ஏக்கர் அல்ல, ஒரு சில பரப்புகள் மட்டுமே. அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த பிராந்திய தளபதிகள் இருக்கின்ற பிராந்திய தளபதியுடைய மாளிகைகளோ அல்லது அலுவலகங்களோ இருக்கிற இடங்கள் பல ஏக்கர் கணக்கான நிலங்களை ஆக்கிரமிக்கப்பட வேண்டும் என்ற தேவை இங்கு இல்லை. இந்த இடத்தில் இந்த பிரச்சனையை எவ்வாறு கையாளுவது, இதை ஆய்வது என்பது பற்றி எங்களுக்கு புதிய பார்வை ஒன்று தேவையாக இருக்கின்றது. முதலாவது வடபகுதியில், வடகிழக்கு பகுதியில் அல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய இராணுவம், இராணுவத்துடைய கையகப்படுத்தப்பட்டு இராணுவத்தின் பயன்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய நிலம் என்பது சம்பந்தமாக ஏதாவது ஒரு சமநிலையான ஒரு கொள்கை ஆவணம் இலங்கையில் இருக்கா என்று சொன்னால் அது பகிரங்கமாக அறியப்படவில்லை. அதே போன்று வடக்கு கிழக்கு பகுதியில் இராணுவ முகாம்கள் எங்கெங்கே இருக்கின்றன, அவை இந்த கட்டுப்பாட்டில் எவ்வளவு காணிகள் இருக்கின்றன, அதனுடைய ஏற்புடை தன்மை பகுத்தறிவு ரஷனல் என்று சொல்லப்படுற விடயம் எந்த அளவுக்கு இருக்கின்றது, எவ்வளவுக்கு தவிர்க்கப்படலாம் என்பது சம்பந்தமாக அரசியல் பார்வைக்கு அங்கால் ஒரு அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து நாங்கள் ஒரு பொதுவான ஒரு அறிக்கையை மக்கள் சார்பாக தயாரித்து வைத்திருக்கின்றோமா என்றால் அது கூட இன்னமும் கேள்விக்குறிதான். மக்கள் ஏதோ தங்களுடைய காணிகளை விட வேண்டும், தங்களுடைய காணிகளை விட வேண்டும், மக்களை தூண்டு போராட்டமாக இருக்கின்றது. வடக்கில் இருக்கின்ற காணிகளில் மிகவும் மட்டுப்படுத்த காணிகள் உள்ள பிரதேசங்களில் தனியார் காணிகளை அல்ல வளமுள்ள காணிகளை, அபிவிருத்திக்கு வாய்ப்பான காணிகளை இராணுவம் பயன்பாட்டுக்குள் உட்படுத்தப்படுவது, கட்டுப்படுத்தப்படுவது என்ற விடயங்கள். நான் இங்கு இராணுவ முகாம்களை மட்டுமில்லை, இராணுவத்தால் செய்யப்படுகின்ற பயிற்சி வளங்களை கூடத்தான் உட்படுத்துகின்றேன்.
நாங்கள் ஆய்வு செய்து பகுத்தறிவு ரீதியாக அதை ஒரு அறிக்கையாக வைத்திருக்கின்றோமா, அந்த அறிக்கையை முன்வைத்து கொண்டு நாங்கள் பேசுகின்றோமாண்டா? இல்லை, நாங்கள் இந்த கூட்டங்களில் கூட பிரதேச செயலகங்களாக இருக்கலாம், மாவட்ட செயலகங்களாக இருக்கலாம், அல்ல அபிவிருத்தி குழு கூட்டங்களாக இருக்கலாம்.

0: அல்லது ஆளுநர் செயலகத்தின் கூட்டங்களாக இருக்கலாம், அல்ல அமைச்சு கூட்டங்களாக இருக்கலாம். அங்கே இந்த காணி சொந்தக்காரர்கள் தான் தங்களுடைய பிரச்சனையை சொல்லுகின்றதாகவும், மறுபக்கத்தில் இராணுவ தளபதிகளும் அவருடைய பிரதிநிதிகளும் அரசாங்க அமைச்சர்களும் அமைச்சருடைய பிரதிநிதிகளும் ஆளுநரும் மாநில சபை அதிகாரிகளும் மாவட்ட சபை அதிகாரிகளும் ஒரு பெரிய தொகுதியினரும் இருக்கிறதா இருக்கும்போது இங்கு வந்து ஒரு சமநிலை இருக்கின்றதா அந்த மேசையில் என்று சொன்னால் இல்லை. யாருமே இதை புரிந்து கொள்வதில்லை. இந்த சங்கல காணிகளை மீளப்பெற வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு போய் நிற்கின்ற அந்த பொதுமக்கள் சாதாரண பொதுமக்களாக மிகவும் வலிமை இழந்தவர்களாகத்தான் அந்த கூட்டங்களில் இருக்கின்றார்கள். மறுபக்கத்தில் பெரிய ஒரு ஆளணி இருக்கின்றது, நிர்வாகம் இருக்கின்றது, அவர்களுக்குள் ஒரு தொடர்பாடல் இருக்கின்றது, அவர்களிடம் நிரம்ப ஆவணங்கள் இருக்கின்றது, அவர்கள் உரத்து பேச முயல்கின்றார்கள், அவர்கள் கட்டளையிட முயல்கின்றார்கள். அப்படி என்றால் தொடர்ந்து நாங்கள் காணிக்காரருடைய பிரச்சனையாக இந்த காணி பிரச்சனையை கையாளப் போகின்றோமா? இது வலிவடக்கு மக்களுடைய பிரச்சனை, இது மயிலிட்டி மக்களின் பிரச்சனை, இது பலாளி மக்களுடைய பிரச்சனை, அது கேப்பாப்புல மக்களின் பிரச்சனை என்று சொல்லி இப்படி நாங்கள் அந்த மக்களுடைய கையில் மட்டும் விட போகின்றோமா? அல்லது ஒரு கொள்கை ரீதியாக இதனை இந்த அதிகார பீடங்களோடு பேசுகின்ற ஒரு அமைப்பாக நாங்கள் இதை முன்வைக்க போகின்றோமா என்ற கேள்வி இருக்கின்றது. நாங்கள் அவ்வாறு தான் கொண்டு செல்ல வேண்டும். இந்த சிவில் சமூகங்களும் வந்து அவர்கள் வெறுமனே காணிக்காரரோடு கையாளுகின்ற விடயங்களாக இதை இல்லாமல் இந்த கொள்கை சம்பந்தமான விடயமாக இதை கையாள வேண்டும் என்று சொன்னால் ஒரு புலமை பார்த்த ஒரு குழுவினர் தான் இந்த விடயத்தை இந்த அரசாங்க தரப்புகளுடன் படைத்தரப்புகளுடன் முன்னெடுக்க வேண்டும். இங்கே இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த கூட்டங்களில் பயன்படுத்தப்படுகின்ற உரையாடல் மொழிகள், கூட்டத்திற்கு வருகின்ற படைத்தரப்பினர் முழுமையாக சிங்கள மொழி பேசுபவர்களாகவும் தமிழ் மொழி தங்களுக்கு தெரியாது என்ற அடிப்படையில் தான் அங்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்பவர்களாகவும் இருப்பார்கள். காணியற்றவர்கள் என்று போகின்ற மக்கள் சிங்கள மொழி பரிச்சயமற்றவர்களாகவும் புரியாதவர்களாகவும் யாராவது ஒன்று ரெண்டு பேர் நடைமுறை சிங்களத்தை புரிந்து கொண்டவர்களாகவும் இருக்கலாம். அப்பொழுது நிர்வாகம் என்ன செய்யும் என்றால் கூட்டத்தை ஒரு சில வேளைகளில் இந்த சமகால மொழிபெயர்ப்பு வசதிகளுக்கூடாக அல்லது இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு வசதிகளுக்கூடாக நடத்த முற்படும் போது அங்கு அந்த உரையாடல் வந்து ஒரு சமநிலை கொண்டதாக ஒரு பங்கேற்பு சமநிலையை பேணுவதாக இருப்பதில்லை. இந்த மக்கள் தங்களுடைய காணிகளை பெற வேண்டும் என்ற இந்த உணர்வு பூர்வமாக பேசுகின்ற விடயங்கள் எந்த அளவிற்கு சரியாக மொழிபெயர்ப்பாளரால் சொல்லப்படுகின்றது, அந்த உணர்வு உரத்தில் சொல்லப்படுகின்றது என்ற ஒரு கேள்வியும் அங்கு வரும். அதை எந்த அளவுக்கு இந்த இராணுவத்தினர் மனிதாபிமான அடிப்படையில் புரிந்து கொள்கின்றார்கள், ஒரு இலங்கை பிரஜையினுடைய வேண்டுகோளாக புரிந்து கொள்கின்றார்கள், ஒரு கண்ணியத்துக்குரிய குடிமகனின் வேண்டுகோளாக புரிந்து கொள்கின்றது கேள்விக்குறியாக இருக்கும். அவர்கள் தங்களுடைய உயர் அதிகார பீடத்தில் இருந்து கொண்டு தாங்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதாகவும் தாங்கள் தங்களுக்கு தெரிந்த தேசிய பாசையில் தான் தங்களுடைய உரையாடல்களை கூறுவது போன்றோ அவர்கள் இருப்பார்கள். இது ஒரு விதமான அதிகார மவதைத்தனம் போல இந்த மக்களால் புரிந்து கொள்ளப்படும். அந்த இடத்தில் இந்த நிர்வாகிகள் கூட, பொதுத்துறை நிர்வாகிகள் கூட அரசாங்கத்தின் தரப்பினரோடு தான் எப்பயும் அனுசரணையாக இருப்பார்கள் ஒரு தொகுதியினர். எனவே இந்த கூட்டங்களில் எங்குமே ஒரு சமநிலை அல்ல இந்த பிரச்சனைக்கு உட்பட்ட மக்களுடைய விடயங்களை கையாளுவதில் உரையாடுவதில் அல்லது முன்னிறுத்துவதில் அந்த மக்களுக்கான அந்த பங்கேற்பு சமநிலை ஒன்று இருப்பதில்லை, கட்டி எழுப்பப்படுவதில்லை, யாருமே அதை புரிந்து கொள்வதும் இல்லை. பல கூட்டங்களில் தமிழ் தெரியாத அலுவலர்கள் ஒன்று ரெண்டு பேர் அமைச்சர்களில் இருந்து வந்துவிட்டாலே கூட்டத்தினுடைய மொழி ஆங்கிலமாக மாறிவிடும். ஏன்னா அவர்கள் இரண்டு பேர் மூன்று பேருக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக கூட்டம் ஆங்கிலத்தில் மாறும் போது என்ன நடக்கும்னு சொன்னால் இங்கே கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற சாதாரண தமிழ் மக்கள் அந்த விடயங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமலே போகின்றது. நாங்கள் இதனை புலமை சார்ந்த கொள்கை சார்ந்த விடயமாக முன்னெடுக்க வேண்டும். எங்களுடைய குடிசார் சமூகம் அதாவது பொதுத்துறையினருக்கு நாங்கள் சொல்ல வேண்டும், ஆளுநருக்கும் அமைச்சர்களுக்கும் மாகாண நிர்வாகத்துக்கு சொல்ல வேண்டும், பொதுமக்கள் சார்பாக இது கொள்கை விடயமாக நாங்கள் குடிசார் சமூகம் தான் இந்த விடயத்தை முன்னிறுத்துவோம் என்று. இந்த காணி உரிமையாளர்களும் தங்களுடைய பிரதிநிதிகளாக இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட மிகவும் துல்லியமாக இந்த விடயங்களை கையாளக்கூடிய ஒரு பொது சிவில் குடிசார் சமூகத்தினரை ஏற்றுக்கொண்டு அவர்களை இந்த விடயங்களை கையாறுமாறு பேச வேண்டும், அனுமதிக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் போதுதான் இது ஒரு கொள்கை நிலைப்பட்டதாகவும் கொள்கை சார்ந்து தொடர்ச்சியாக முன்னேற்றங்களை கண்காணிப்பதாகவும் அறிக்கையிடுவதாகவும் இருக்கும். நான் கடந்த வாரம் கூட இந்த வலிவடக்கு தையீட்டி பிரதேசத்து காணிக்கார் ஒருவரை கேட்டு என்ன முன்னேற்றம் நடக்குது என்று. அவர் சொன்னால் உண்டையும் காணையில் எல்லாம் கிடப்பில் போயிட்டு போல இருக்கு, ஒரு தருமங்களுக்கு சொல்றதுக்கு இல்லை என்று. இதுதான் இந்த காணிக்காருடைய நிலைமை. காணிக்காரர்கள் அரசியல் அனாதைகளாக மட்டுமில்ல, தங்களுக்கான நியாயங்களை கிடைப்பதில் கூட சரியான பின்னூட்டத்தை பெற முடியாத அல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். எனவே காலம் மீண்டு கொண்டே போகின்றது. இதனை கொள்கை ரீதியாக நாங்கள் கையாள வேண்டும். கொள்கை ரீதியாக அந்த அறிவு பின்புலத்துடனும் அந்த தொழில்நுட்ப பலத்துடனும் மொழி ஆளுமையுடன் பின்பற்றக்கூடியதாக நாங்கள் ஒரு குடிசார் சமூகம் இந்த இடத்தில் முன்வர வேண்டும். இந்த எல்லா பிரச்சனைகளையும் தனிய மன்னர், தனிய கேப்பாப்புலவு, தனிய வழிவடக்கு, தனிய பலாளி, தனிய தையீட்டி என்று இல்லாமல் கொள்கை ரீதியாக இந்த விடயங்களை உரையாடக்கூடிய ஒரு குழுவை நாங்கள் உருவாக்க வேண்டும். இதனை நாங்கள் அரசாங்க அலுவலர்களின் கையில் கையளிக்க முடியாது. அரசாங்க அலுவலர்களுக்குன்னு சொல்லி அவர்களுக்கு கடப்பாடுகள் இருக்கின்றன, வரையறைகள் இருக்கின்றன, அவர்களுக்கென்று வேலை ஒழுக்கம் இருக்கின்றது. அதை தாண்டி அவர்கள் வரமாட்டார்கள். என்னதான் மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கொழும்பிற்கு சொல்லுகின்றோம், படைத்துறையோட கதைக்கின்றாலும் கூட அதற்கு நிரம்ப வரையறைகள் இருக்கும், அவர்களுக்கு நிரம்ப சங்கடங்களும் இருக்கும். எனவே அவர்களை நம்பி இந்த பிரச்சனையை நாங்கள் கையாள முடியாது. முழுமையான வெளிப்படைத்தன்மை உடையதாக நாங்கள் இதை புரிந்து கொள்ளவும் முடியாது. அவர்கள் அந்த அரச நிர்வாக இயந்திரத்துக்குள் கட்டுப்பட்டவர்கள். எவ்வளவுதான் நல்ல மனதோடு அவர்கள் பணியாற்றினாலும் கூட அவர்கள் கொண்டிருக்கின்ற தொழிலுடைய அந்த மட்டுப்பாடும் அந்த அறமும் அவர்களை அதற்கு மேல் தாண்ட விடாது. இது கொள்கை ரீதியான விடயமாக நிலம் சம்பந்தமான கொள்கை, வடகிழக்கு நிலை சம்பந்தமானது, வடகிழக்கில் குடியிருக்கக்கூடிய இலங்கை முழுக்க குடியிருக்க இராணுவத்தின் நிலப்பயன்பாட்டு கொள்கை சம்பந்தமானது, அதில் வடகோதியினுடைய இராணுவத்திற்கு எவ்வளவு நிலம் எங்கெங்கே வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் அவர்கள் அந்தந்த இடங்களில் இருக்க வேண்டுமான்ற அந்த தர்க்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் பின்பு அந்த இராணுவத்தின் இருப்பை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த ரீகன்சிலியேஷன் என்கின்ற அந்த மீள் உறவாடல் என்கின்ற விடயம் இருக்குத்தானே, இனங்களுடைய மீள் உறவாடல் என்கிற விடயம், அதில் இது முக்கியமானது. அவர்கள் அங்கிருந்து வந்து தாங்கள் நினைக்கின்ற விடயத்தை மேடையில் நின்று வர 10 நிமிஷமோ இல்லை அரை மணித்தியாலுமோ சொல்லி போட்டு ஒரு வழிப்பாதை தொடர்பாடல் மூலம் திரும்பி போய்விடுவார்கள். இங்கே மக்களுடைய கருத்துக்களை யார் அமர்ந்து பேசுவதே இல்லை. அவர்கள் அங்கிருந்து வரும்போது 15 நிகழ்ச்சி திட்டத்தோடு வருவார்கள். இதில் 5 நிமிஷம் அதில் 5 நிமிஷம் இப்படியே போய் போய்ப்பேன்னா ஒரு விஷயமும் இங்கே முழுமையாக முடிக்கப்படுவதில்லை. எனவே இதில் வந்து ஒரு புலமை சார்ந்த தொழில்நுட்ப குழு போன்ற ஒரு குழுவை நாங்கள் அமைக்க வேண்டும். இது ஒரு கொள்கை சார்ந்த முடிவாக எடுக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. தமிழ் மக்கள் இலங்கை தீவில் எதிர்கொண்டுள்ள அனைத்து சவால்களையும் நாங்கள் ஒரு புலமை சார்ந்த அணுகுமுறை மூலம் கொள்கை சார்ந்ததாகவும் மூலோபாய ரீதியாகவும் முன்னெடுக்காவிட்டால் வெறுமனே இந்த அரசியல் நிகழ்ச்சி திட்டம் என்ற பெயரால் இந்த அரசியல்வாதிகளின் துருப்பு சீட்டுகளாக நாங்கள் மாறிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் இந்த பிரச்சனை என்றுமே தீராது. தமிழர்களுக்கு தேவையானது கொள்கை ரீதியானது, மூலோபாய ரீதியானது, தெளிவான பார்வையுடையது, முழுமையாக வெளிப்படைத்தன்மை கொள்ள இருக்கணும். அந்த இடத்தில் நிலம் என்ற விடயத்தில் கூட நாங்கள் ஒரு முழுமையான ஒரு சிந்தனை ஒன்றை கொண்டு வர வேண்டியிருக்கும். இது ஒரு விதமான ஒரு சிந்தனை மாற்றுத்தளம்தான், பாராடைம் ஷிஃப்ட் என்று சொல்வார்கள். இப்பொழுதுதான் இந்த என்பிபி அரசாங்கத்தோடு நிரம்ப புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழ் புத்திஜீவிகள் அநேகர் இணைந்திருக்கின்றார்கள். அங்கத்தவர்களாக இல்லாவிட்டாலும் ஆதரவாளர்களாக, அவர்களது கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக, அல்லது அதில் திருப்தி அடைவர்களாக இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் அவர்களை பயன்படுத்துவோம், அவர்களுக்கு சொல்லுவோம். இதை கொள்கை ரீதியான முடிவாக எடுங்கோ, சும்மா தனிப்பட்ட விஷயமா எடுத்துட்டு காலத்தை நீட்டி நீட்டி கொண்டு போற விஷயம் அப்படிலாம் சாத்தியம் இல்லை. தெளிவாக வெளிப்படையாக கொள்கை ரீதியாக இருக்கணும். இந்த விடயங்களெல்லாம் புலமை சார்ந்த அடிப்படையில் ஒரு குழுவினால் கையாளப்பட வேண்டும். மக்கள் சார்பாக அரசியல்வாதிகளால் கையாளப்பட முடியாது. அவர்கள் எவ்வாறு பேரம் பேசுகின்றார்கள், யாருடன் பேரம் பேசுகிறான்றது எந்த வெளிப்படைத்தன்மையும் இந்த மண்ணில் இல்லை. எனவே நாங்கள் இந்த காணி விஷயத்தை பார்க்கும்போது இந்த தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போராட்டங்களில் மக்களை கொண்டு போய் முன்னகர்த்தி கொண்டே இருப்பது பார்க்கும்போது ஒரு உணர்ச்சி பூர்வமானதாக இருந்தாலும் கூட இது நாங்கள் மக்களின் துயரத்தில் நாங்கள் குளிர்காய்கின்றோம் என்ற ஒரு கேள்வி என்னிடம் இருக்கின்றது. இது எங்களுடைய இனத்தை மேலும் மேலும் சீரழிக்க வைக்கிறதுக்கு, இந்த போராட்ட அணுகுமுறைகளில் நம்பிக்கை இழந்து போவதற்கு, விரக்தி அடைந்து போவதற்கு, பிச்சை வேண்டாம் நாயப்படியே என்று போவதற்கு காரணமாக இதனை நாங்கள் புலமை சார்ந்த ஒரு குழு மூலம் கொள்கை ரீதியாக முன்னமர்த்தினால் அங்கு துப்பறிவோர்களோ அல்லது புலனாய்வு பிரிவினரோ வந்து அச்சுறுத்த முடியாது. ஏன்னா அங்கு கொள்கை தான் விடயம். இங்கே போராட்டம் நடத்துபவர்களுக்கு பின்னால் அவர்கள் போய் நின்று பலவிதமான தொந்தரவுகள் கொடுக்கின்றார்கள். ஆனால் புலமை சார்ந்த குழுவினால் கொள்கை ரீதியாக முடிவெடுத்து செய்யும் போது அத்தகைய நெருடுதல்கள் நெருக்குதல்கள் ஒன்றுமே இருக்க முடியாது. எனவே நான் நினைக்கின்றேன் நில விடயம் சம்பந்தமாக, காணி விடயம் சம்பந்தமாக நாங்கள் உடனடியாக விரைந்து இந்த விடயத்தை முன்னெடுக்க வேண்டும். எனவே இன்று நான் உங்களுடன் கலந்தாலோசிக்கின்ற இந்த விடயம் ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கு. பல விடயங்களில் நாங்கள் கொள்கை ரீதியாக முன்னகர வேண்டியிருக்கின்றது. இன்னமும் எங்களுடைய தமிழர்களுடைய தேசிய பிரச்சனை, இலங்கையுடைய தேசிய இன பிரச்சனை, அதில் தமிழருடைய உரிமைகள் சார்ந்த பிரச்சனை, அல்ல ஏன் தமிழுடைய அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கலாம் புலமை சார்ந்த அடிப்படையில் அணுகப்படவில்லை தமிழர் தரப்பால். அதனால்தான் நாங்கள் எல்லா இடங்களிலும் நம்பி ஏமாந்து போகின்றோம், அல்லது எங்களுக்கு என்ன நடக்குது என்ற தேவை இல்லாமல் போகின்றோம். ஒரு 5 வருடத்துக்குள்ள மாறி மாறி அரசாங்கங்கள் மாறும்போது அது முந்தி சொன்ன அரசாங்கம், இது பிந்தி சொன்ன அரசாங்கம், நாங்கள் இப்பொழுது புது அரசாங்கம் என்று மாறி மாறி வருவார்கள், தப்பித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு புலமை சார்ந்த குழுவாக நாங்கள் இந்த விடயங்களை கையாள்வோம் என்று சொன்னால், ஒரு கொள்கை சார்ந்ததாக நாங்கள் கையாள்வோம் என்று சொன்னால், அங்கு ஒரு தொடர்ச்சியும் இருக்கும், ஒரு தெளிவும் இருக்கும், ஒரு உறுதிப்பாடும் இருக்கும், தெளிவான அறிக்கையிடலும் இருக்கும், கண்காணிப்பும் இருக்கும், மக்களுக்கு பொருத்தமான பின்னூட்டல்களும் இருக்கும். எனவே நான் நினைக்கின்றேன் நாங்கள் புதிய சிந்தனை தளத்தில் பிரவேசிக்க வேண்டியுள்ளது.
1: சரி நேயர்களே, இத்தோடு எமது நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பாவனா சந்திரன். நன்றி நேயர்களே.